சகல கட்டாக்கோ தேவோதான தரணக்க ராமனகார் சுவாமி சகல கட்டாக்கே அந்தர் ஜாமி அப்பனை கத்மித் ஜானோ ஆப்பே ஆப்பன சங்க ஆப்ரவராத்தே தும்ரி உஸ்தத் தும்தே ஹோய் நானக அவர் ந ஜான சுகோய் சர்வ தர்ம சேட் தர்ம ஹர் கோ நாம ஜப நிர்மல கர்ம சகல கிரியா மே ஊத்தம் கிரியா சாத் சங்க துர்மத் மல் ஹிரியா சகல உத்தம் மே உத்தம் பலா ஹர் கா நாம் ஜப்போ ஜீ சதா சகல பானி மே அமிர்த பானி ஹர் கோ ஜஸ் துன் ரசன பகானி சகல தான் தே ஓ ஊத்தம் தான் நானக ஜேகட வசே ஹர் நாம ஸ்லோக நிர்குணியார் ஏயானியா தோ பிரபு சதா சுமால் ஜின் கீயா தே சீத ரக் நானக நிபகி நால் அஷ்டபதி.

நாம் அமோலக தும் உத்தமஹோ நீத் சேவக காண்டியா நானக நதர் திரேஹோ மிலே சச் வாண்டியா. ஆசா மகல்லா பைல்லா ஆமன் ஜான கியோ ரக கியோ மேலா ஹோயி ஜன்ம மரண கா துக்க கணோ நிர்சேஷ்டா தோயி பிர நாவே கியா ஜீவனா ஹிட் திரகச் தராயி. சத்குர் சாதனா சேவையா ஹர் பகத்தனா பாயி ஹர்ஹாவ் ஆமன் ஜாமன் தாவ ரக பாயே குர்பூரா. ராம நாம் தன ராச தே பின்சே பிரம்கூரா சந்த் ஜனா கோ மில ரக தான் தான் ஜஸ் காயே. ஆதி புருஷ அபரம்பரா குர்முக ஹர் பாய நடுவே சாங் பனாயா பாஜி சம்சாரா கேன் பல பாஜி தேக்கியே உஜரத் நீ பாரா ஹோமே சௌப்பட கேலனா ஜூட்டே அஹங்காரா. சப் ஜக ஹாரே ஸோ ஜனே குர் சப்த விசாரா ஜோ அந்தலே ஹத் டோணி ஹர் நாம ஹமாரே. ராம நாம ஹர் டேக் ஹை நித தௌத் சுவாரே ஜோ தூ ராக்கே த்யோ ரஹா ஹர் நாம அதாரா. அந்த சுகாயி பாயா ஜன முக்த துவாரா ஜன்ம மரண துக் மேட்டே ஜப் நாம முராரே. நானக நாம நா விசரே பூரா குர் தாரே. ஆசா மஹல்லா தீஜா அஷ்டபதியா தார் தூஜா ஏக ஓ அங்கார சத்குர் பிரசாத்